மகமாலி புந்த மரசிதீர் சீமசி அசுபி மகமாலி புந்த மரசிதீர் ஜுல்த.